0: தினம் தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றன. இவ்வாறாக தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவுக்கு வருகின்றது. தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் கமலேந்திரன் நிராக்ஷன். வணக்கம்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.

0: ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்
1: வழங்குவது இது தகவல் போட வேண்டும் பத்திரிகையில் எங்கள் வீட்டில் லொத்து மூலம் கையிலே காசு ஒவ்வொரு நாளும் 500,000 ரூபாய் பரிசு 50,000 ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் பரிசு சிறுத்தர் சபை
0: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்
2: வணக்கம். நேரம் காலை 7 மணி. சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் மேகவரணம் பிரதீப், செய்திகளுக்காக நான் கமலேந்திரன் நிரக்ஷன்.
0: தலைப்புச் செய்திகள்
3: Fashion Mug Rewards Getaway. Rubai 5000-க்கும் அதிகமாக ஷாப்பிங் செய்யும் loyalty members-க்கு 3 மடங்கு points. Helicopter மூலம் நுவரலியாவுக்கு சுற்றுலா. October 25 வரை மட்டுமே. Fashion Mug வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
4: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது. TLB வாசி டிக்கெட்ல மட்டும்தான். அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10,00,000 ரூபாய், 5,00,000 ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் தள்ளுங்கள். TLB வாசி அனைவருக்கும் வாசி.
2: ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று கூறை. திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த வலுவான புதிய சட்டமூலம் ஒன்று விரைவில் கொண்டுவரப்படும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவிப்பு. நாளை முதல் மேலும் 5 மார்க்கங்களில் மெட்ரோ பஸ் சேவை ஆரம்பம். பொலனறுவை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையில் ஏற்பட்ட எரிவாயு கசிவினால் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக சீன குழு ஒன்றை அழைப்பதற்கு நடவடிக்கை. பிரித்தானியாவுக்கு சொந்தமான அமெரிக்காவினால் இயக்கப்படும் விமானப்படை தளத்திற்கு தாக்குதல் நடத்துவதற்கு வருகை தந்ததாக கூறப்படும் 5 கைது.
0: தலைப்புச் செய்திகள்
3: இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ். நிலையான பயிர் செய்கை, நவீன தொழில்நுட்பம், பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம். அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ், சைபர் 1137-778.
5: சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முதற்தர பல்கலைக்கழகமான கர்டின் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்று உங்கள் ஆராய்ச்சிகளை எல்லைகளுக்கு அப்பால் கொண்டு செல்லுங்கள். கர்டின் பெர்த் மற்றும் கொழும்பில் உள்ள நிபுணர்களின் கீழ் கல்வி பயிலுங்கள். விண்ணப்பங்களை எமக்கு அனுப்புங்கள். கர்டின் கலம்ப .lk இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.
0: உள்நாட்டு செய்திகள்.
2: ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் இலங்கையின் தேசிய அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான இலங்கை தூதுக்குழு அமெரிக்காவின் நியூயார்க்கு நேற்று முன்தினம் சென்றடைந்தது. கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது கூட்டத்தொடர் இன்று நிறைவடைய உள்ளது. நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றங்களை முகாமித்துவம் செய்தல் மற்றும் அனைவருக்கும் பலனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை எனும் துணிப்பொருளில் இம்முறை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்றது. இலங்கையின் தற்போதைய வெளியுறவுக் கொள்கை, முன்னுரிமைகள் மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் இன்றைய அமர்வின் போது சமர்ப்பிக்கப்படவுள்ளது. ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் பல நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகளின் உயர் அதிகாரிகளுடனும் இதன்போது அமைச்சர் விஜித ஹேரத் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் சர்வதேச எல்லையை அண்மித்து இடம்பெறும் கடத்தல்களை கட்டுப்படுத்துவதற்காக வலுவான புதிய சட்ட மூலம் ஒன்று விரைவில் கொண்டுவரப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜயசேகர் தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பாதுகாப்பு பிரதியமைச்சர் இதனை குறிப்பிட்டார். திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் சர்வதேச எல்லையை அண்மித்து இடம்பெறும் கடத்தல்கள் நாட்டு மக்களுக்கு பாரிய அச்சுறுத்தல்களாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார். நேற்று வடக்கு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகை தொடர்பில் கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்காக முப்படையினர் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மாதகள் குசுமந்துறை பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் சந்திப்பெருமதி 1.5 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. 35.7 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 45.5 கிலோகிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் மற்றும் படகொன்றுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வடக்கு மாகாணத்தில் கைப்பற்றப்பட்ட பாரிய அளவிலான போதைப் பொருள் தொகை இதுவாகும் எனவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் குறிப்பிட்டார். அத்துடன் 5 கிலோகிராம் பொதியிடப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருள் முதல் முறையாக கைப்பற்றப்பட்டுள்ளது. நாளை முதல் மேலும் 5 மார்க்கங்களில் மெட்ரோ பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ பஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது மெட்ரோ பஸ் சேவை 2 மார்க்கங்களில் மாத்திரம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கமைய ஏக்கல முதல் பத்திரமுள்ள, மிலேனியம் சிட்டி முதல் கொழும்பு கோட்டை, கெஸ்பேவ் முதல் கொழும்பு கோட்டை, பானந்துறை முதல் தெமட்டகுடை மற்றும் கொழுப்பிட்டி முதல் சுற்றுவட்ட வீதி ஆகிய 5 மார்க்கங்களில் மெட்ரோ பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த சேவைகளை முன்னெடுப்பதற்கு தற்போது 122 பஸ்கள் காணப்படுவதாக மெட்ரோ பஸ் நிறுவனத்தின் தலைவர் SMUP திலகரத்ன நியூஸ் ஃபஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த சேவையை அடுத்த வருடத்தில் யாழ்ப்பாணம், கண்டி மற்றும் காலி ஆகிய நகரங்களை மையப்படுத்தி மெட்ரோ பஸ் சேவைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் தற்போது கொழும்பு மாவட்டத்தில் 4 மெட்ரோ பஸ் டிப்போக்கள் உள்ளதாகவும், ஏனைய மாவட்டங்களில் மெட்ரோ பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அந்தந்த மாவட்டங்களில் மெட்ரோ பஸ் சேவையை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் மெட்ரோ பஸ் நிறுவனத்தின் தலைவர் SSUP திலகரத்ன தெரிவித்தார். பொலனறுவை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையில் ஏற்பட்ட எரிவாயு கசிவினால் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக சீன குழு ஒன்றை அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசைல குணவர்தன தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் ஊடாக சீன அரசாங்கத்துக்கு தகவல்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கூறினார். இந்த வெடிப்பு சம்பவம் தொடர்பில் அமைச்சரவை மட்டத்திலும் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையின் சமையலறை வளாகத்தில் நேற்று முன்தினம் அதிகாலை 4 மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த சம்பவத்தினால் வைத்தியசாலையின் பிரதான சமையலறை மற்றும் அதனை அண்மித்த பல கட்டடங்களுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டது. சம்பவத்தில் 7 வைத்தியசாலை ஊழியர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஒருவர் உயிரிழந்தார். ஹபரணி பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய ஒருவரை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், பொலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
0: உள்நாட்டு செய்திகள்
3: வழங்கியது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த பலமிக்க சிறந்த நாட்டை கட்டியெழுப்பும் வகையில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மற்றும் தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ளது.
6: தசாப்தங்கள் கடந்த தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தினோம். மேலும் நாடு முழுவதுமாக தேக்காப்பில் தேசிய பாதுகாப்பு விரைவில்.
3: நீங்கள் சந்தையில் தேங்காய் எண்ணெய் என கொள்வனவு செய்வது சரியான தேங்காய் எண்ணெய் தானா? ரசாயனம் மற்றும் புற்றுநோய் திரவங்கள் அடங்கிய தரமற்ற தேங்காய் எண்ணெயாக இருக்க இடம் இருக்கலாம் அல்லவா? எனவே

0: இயற்கைக்கு பெரிய ஆபத்து. அது மண்ணை மாசுபடுத்தும், உயிரினங்களை பாதிக்கும். முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் பாவனைய தவிர்த்துக் கொள்வோம். இன்றைக்கு நாங்க பாதுகாக்கிற இயற்கை தான் நாளைக்கு எங்களை பாதுகாக்கும்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: நேரம் 8:14 நிமிடம் ஆயிருக்கு. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய அநேகமான இடங்கள்ல இன்றும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமாக மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டத்தினுடைய அநேகமான இடங்கள்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஊவா கிழக்கு மாகாணங்களிலும், பொலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அநேகமான இடங்கள்ல பிற்பகல் 2 மணிக்கு பிறகு இடியோடு கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஒரு நல்ல செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வந்துட்டு இருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிறிய அளவிலான ஒரு வெள்ள நிலைமை இருந்தாலும் கூட அது குறைந்து வருவதாக இப்போ நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கிறாங்க. அதனால மழை பெய்யக்கூடிய நேரங்கள்ல, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசக்கூடிய நேரங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவனமா இருங்க. என்ன வணக்கம் தாய்க்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நீங்க அக்கம் பக்கத்துல இரவல் வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும் போது, நம்மளுக்குள்ள பவானி, நாங்க எதுவுமே வாங்குறது கிடையாது, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க கோடாரி, மண்வெட்டி, அலவாங்கு, நாட்டு முட்டையெல்லாம் கேட்பாங்க இரவலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புசன்னாவை சசிகலா சுரேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும், பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, தானா இருந்தாலும் சரி, தேங்காய் மட்டும்தானா மாத்திப்பாங்களாம், இரவலா வாங்கிப்பாங்களாம். இவங்க ஒரு நாள் தேங்காய் வந்து கடனா வாங்கினாங்கன்னா அடுத்த ஒரு நாள் அவங்க வாங்குவாங்க அப்படின்னு. அது முன்னாடிதான் இருந்தது, இப்பதான் எதுவுமே இல்லை அப்படின்னு. இப்பதான் தேங்காய்க்கான தேவையே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் அப்படிங்கறதால தேங்காய் பால் ஊத்தாம சமைச்சிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் விட எல்லாம் என்ன ஒன் பாட் சமையல் மாதிரிலயா போயிட்டு இருக்கு நிறைய வீடுகள்ல. சரி, இன்றைய வணக்கம் தாய்க்கும் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க தொடர்ந்தும் சொல்லுங்க, நீங்க என்ன பொருள் அக்கம் பக்கத்துல இரவலா வாங்கியிருக்கீங்க? 0705 2838 5 4 0 சக்தியோட வாட்ஸ்அப் நம்பர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது www.kilbyfm.com. www.kilbyfm.com.
1: அவருடைய நாமம் யெகோவா, ஜெகோவா இஸ் ஹிஸ் நேம், a mighty tower. He is the God who saves. He gives peace and he always provides. Jehovah, the great shepherd. Jehovah, oh Jehovah.

தாங்கள் பரிசுத்த பிள்ளைகளாக இருந்து தேவனை தாங்கள் தேடி கண்டடைகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகின்ற பரிசுத்தம் எங்களிடத்தில் நாங்கள் காத்துக்கொண்டு நாங்கள் தேவனை தொழுது கொள்ள எப்பொழுதுமே நாங்கள் ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள். பிரியமான ஒளியே, கிருபை நேயவான் ஒளியினூடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.